ஹேயோ ஷஃபாஅத்துக்கும் ஷஃபாஅத் திருவா மீஹாய ஏக தர்மயம் பைவே அதி நுபா ஷஃபாஅத்துக்கும் ஷஃபாஅத் திருவா மீஹாய ஏக ஃபாஃபயம் பைவே கொம்மை கமெக்கி மச்ச குளதும் வந்த கலவு கம்கா அல்லாஹ் ஒடுகம்வே.

0: ريبورت ليوفي الشيخ أحمد ماون.
1: قال رسول الله صلى الله عليه وسلم: إياكم والظن فإن الظن أكذب الحديث. متفق عليه. மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய தியபா மீஹும் மீஸ்தகுன்னா மெதுகா நுபாஹி குருந்தகா துருஹெலிவாஹு ஷிகமே ஃபஹ ஹம கஷவரும் நுபாஹி யகி எம்மே போடு தொகே.
2: யாரு கட்டிங் ஏ காரி செஹி மீ தீனு கேடு
3: سبحان الله.

ஹக்கியமம் வாஷ் அதி ரசூலா அஷாய் தியபாமி ஹுங்க திரேம் வெரிண்ணம் விஸ்கியமம் வாஷ் ஃபஹே கமகாமெது தியபாமி ஹுங் திபஸ் விஜனம அவ்வாஹாய் ரசூலாயங் எகமெங் ஹுஷஹாஷி எபஹி எகமாமெது அவ்வாஹாய் எகலாங்க ரசூலாக ஹுக்கும் ஒய்குத்து பல எகுத்த அமல் குராஷி தியபாமி ஹுங் அவ்வாஹாய் ஆஹர் துவஹம் ஈமாம் வா கம்கா வானமே எகுத்தியபாமி ஹுன்னங் ஹேகம் புடே அதி நீமுமெக்கு குதும் ரீதி கம்விஸ் பொடுமே.

ஹேய ஷஃபாஅத்துக்கும் ஷஃபாஅத் திருவா மீஹாய ஏக தர்மயம் பைவே அதி நுப ஷஃபாஅத்துக்கும் ஷஃபாஅத் திருவா மீஹாய ஏக ஃபாஃபயம் பைவே கொம்மெ கமெக்கி மச்ச குளதும் வந்த கலவுகம்கா அல்லாஹ் ஒடுகம்வே.